சர்மம் பார்த்து சொல்லி தியான் கி கரஹே விபூத கிந்தா கால் குவாரி காய ஜுகத் டண்டா பிரதீத ஆயி பந்தி சகல ஜமாத்தி மன ஜீத ஜகதீத ஆதீஸ்த ஆதீஸ ஆத அநீல் அநாத் அநாஹத்